பிசினஸ் ப்ரமோட் கரலை டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ அண்ட் டிவி தொண்டை அங்கசாங் ஹெச் சவி கண்டெஸ்ட் சத்தோ தின் ஹுன் தக் டேஸ் பர் டேஸ் பிரைம் டைம் ரேடியோ ஹஜ்ஜாரா ஹி பிசினஸ் தி கிராண்ட் ஓபனிங் லைவ் ஆன் லொகேஷன் நால் கர்வா சுக்கியா தே கர்வா ரயா ஹே இம்பாசிபிள் இஸ் நதிங் சோ சி வி அப்படி பிசினஸ் விச் வாதா கரன் வாஸ்தே டேஸ் பர் டேஸ் ரேடியோ தா லைவ் ஆன் லொகேஷன் ஃப்ரைடே சாட்டர்டே கர்வாஓ ஃபார் புக்கிங் கால் சஜிந்தர் சித்து அட் 416-725-2551.